ஒரு ஒரு ஒரு ஒரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு குரு